0: On the hour, every hour.
1: Radio Marches.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி. அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய மங்கையர் ஒளி என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மங்கையர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை கேட்குமாறு அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அழைக்கின்றோம். இன்று வெள்ளிக்கிழமை 24 ஜூலை மாதம். நீங்கள் வீட்டில் இருக்கின்றீர்கள் இல்லையா? ஒரு மணி கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மதிய உணவு சாப்பிட்டீர்கள். சாப்பிடாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நம்முடைய வானொலியை கேட்டு கேட்டு சாப்பிடலாம். வேறு சாப்பிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்கள்? நம்முடைய வானொலியை கேட்டு கேட்டு நீங்கள் உட்கார்ந்து கொஞ்ச நேர ஓய்வு எடுக்கலாம். இதோ இன்று செவ்வாய்க்கிழமை, இன்று வெள்ளிக்கிழமை. முருகனே போற்றும் ஒரு பக்தி பாடல் இதோ உங்களுக்காக அன்புடன் தருகின்றோம்.

கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனே மறவேன் என்னும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்து வருவது உங்களுக்காக அலாயீஸ்வரி குரலில் ஒரு பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். மேலும் இன்று ஆடி வெள்ளி இல்லையா, அதனால்தான் அம்மனை போற்றும் ஒரு பாடல் வேர்க்காட்டில் வீற்றிருக்கும் இந்த பாடலை நீங்கள் கேட்கலாம்.

அன்பு மக்களே, நீங்கள் எலோ ஈஸ்வரி குரலில் வேர்க்காட்டில் வீற்றிருக்கும் கருமாரி என்னும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்து வருவது திரைப்பட மெல்லிசை பாடல்கள். பழைய பாடல்களை கேட்கலாமா? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலமில்லா மாணிக்க ஆலமயமணி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடலை நாங்கள் கேட்கலாம். சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவி நடித்த இந்த படம்.

அன்பு மக்களே, நீங்கள் கல்லில்லா மாணிக்க பாடலை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்து வருவது ராசி நல்ல ராசி என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் எங்களுக்கு 4028085 4028085 என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம். மணி சரியாக 1:15 ஆகிறது.

வள்ளுவர் வாக்கு அதிகாரம் உங்களுக்கு கடவுள் வாழ்த்து. அதாவது கடவுளை பற்றி திருவள்ளுவர் 10 குறட்பாக்களை எழுதியுள்ளார். கற்றதனாலாய பயன் என்கொள் வாழறிவன் நற்றார் துறார் எனின். அதாவது கடவுள் வந்து எந்த ஒரு கடவுள் திருவள்ளுவர் சொல்லவில்லை. அது எந்த ஒரு கடவுள் இருக்கலாம், நீங்கள் படித்த கடவுள், உங்கள் குல தெய்வம் அல்லது உங்கள் கோயிலில் இருக்கின்ற அந்த கடவுள் அது இருக்கலாம். கடவுளை பற்றி இந்த குறட்பாக்களை எழுதும் போது இயற்றும் போது அவர் என்ன சொல்கின்றார், அந்த கடவுள் வந்து அறிவு உடையவர், மிகுந்த அறிவு உடையவர். நாம் எத்தனை படிப்பு எத்தனை பட்டம்

எங்களுக்கு கிடைத்தாலும் அந்த கடவுளை நாங்கள் வணங்காமல் இருந்தால் நாங்கள் பெற்ற அத்தனை அறிவு அத்தனை படிப்பு அத்தனை பட்டங்கள் வீணாக போகும். அதனால்தான் கண்டிப்பாக நாங்கள் எப்பொழுதும் கடவுளை வணங்க வேண்டும். அடுத்த பாடல் அழகூரில் புத்தவலை திருமலை திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடலை சிறப்பாக நாங்கள் அனைவருக்கும் அம்மாமார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் தாத்தா பாட்டிமார்களுக்கும் அன்புடன் தருகின்றோம். விஜய் மற்றும் ஜோதிகா நடித்த இந்த திருமலை திரைப்படத்து பாடலுக்கு குரல் தருபவர் வித்யாசாகர் அவர்கள்.

இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இன்னும் 15 நிமிடங்களை நீங்கள் கேட்கலாம். 1:30 மணி வரை நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். சாமி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள அடுத்த பாடல் அதி ரூபனே என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

0: அன்பு
1: மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய மங்கையாரொலி என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சித்துடன் நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றியை விடை பெறுகின்றவள் உங்கள் கலைவாணி. இதோ அடுத்த பாடல், நீங்கள் சின்ன மச்சான் என்னும் பாடலை கேட்கலாம்.
2: என்னப்பா கிசலம் கிடையாதா? சரி ஓகே.

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum. Kimchi Mauritius.
3: Namaskar.
4: Shrotalandariki hrudayapoorvaka namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
7: வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
8: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். முதன் முதலாக நம் நிகழ்ச்சியை பிள்ளையார் பாடலுடன் தொடங்குவோமாக.

வானொடி அன்பர்களே, அம்மன் பக்தர்களே, ஆடி மாதத்தில் நாம் அம்மனுக்கு கஞ்சிவார்த்தல் திருப்பூசை ஊர்தோறும் நடைபெற்று வருகின்றன அல்லவா? இதோ அம்மனை போற்றும் பாடல்.

வருடைய அன்பர்களே, ஓம் ஸ்ரீ ஜெயசக்தி என்ற பாடலை சிறப்பாக அம்மன் பக்தர்களே உங்களுக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களை, இசை வாணி திருமதி வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய வாணி அருள்வாயினி.

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழிகற்றே ஆசை கூட என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழிகற்றியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.